0: நேரம் 4:25 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி, எஃப்எம் ரெயின்போ 101.4 தான். இன்னைக்கு நாம எடுத்துட்டு வந்திருக்கிற கேமு பிறமொழி கலப்பு இல்லாமல் தமிழில் பேசணும், அதுதான் நம்மளோட இன்னைக்கான கேமு. ஸோ நிறைய காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, நம்ம பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயசீலன், உங்களுக்கான கேள்வி ஆரம்பிக்கலாமா? கேம் ஆரம்பிச்சிடலாமா? கேம் தெரியல. ஓகே, சரி. தியேட்டருக்கு போய் படம் பார்த்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
1: ஐயா, நான் திரைப்படம் பார்த்து 30
2: வருடங்கள் ஆகுறது சொல்றீங்கல்ல, 35 வருடங்களுக்கு முன்பாக அங்க போய் பாத்துருப்பீங்களா திரையரங்கு?
1: திரையரங்குதான் பார்க்க முடியுங்க.
2: இப்ப வீட்டுல எல்லாம் பாக்கலாமா?
1: பார்த்ததே இல்லை,
2: பாக்குறதே இல்ல.
0: வணக்கம், யாரு எங்கிருந்து?
3: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி அம்மா, உங்களுக்கான கேள்வி ஆரம்பிச்சிடலாமா? கேம் ரெடியா? சரி, உங்க போன் காணாம போனா என்ன
3: பண்ணுவீங்க? புரியல.
0: உங்க மொபைல் போன் காணாம போனா என்ன பண்ணுவீங்க?
3: என் கைபேசி காணாம போனா தொலைஞ்சது தொலைஞ்சதாவே இருக்கட்டும் என்று நினைத்துக் கொள்வேன்.
0: நீங்க கேம்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக போன் தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு ரெடியா இருக்கீங்க.
2: போன் 10,000 ரூபாய் போன் போனாலும் பரவாயில்லப்பா அப்படின்றாங்க.
3: அப்படிலாம் கிடையாது. சரி, அது எல்லாமே இருந்து பாக்கலாமே.
2: அது எல்லாமே ஒரு காலத்துல இருந்திருக்கோமே அப்படின்னு நினைக்கணும்.
3: அதனால்தான்.
2: ஓகே, உங்களுக்கு இப்ப ஒரு பொழுதுபோக்குனா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல?
3: பொழுதுபோக்குன்னா படம் வரைவேன், அப்புறம் பேரன் சேர்த்தி கூட விளையாடுவேன்.
2: என்ன மாதிரி லேட்லாம் பேர பசங்க பிடிக்குது?
3: கண்ணாம்பூச்சி விளையாடுவோம், ஓடி பிடிச்சு விளையாடுவோம்,
2: ஓடி பிடிச்சு,
3: அப்புறம் எண்ணெய் சொல்லுவோம்.
2: எண்ணெய் என்ன சொல்லுவீங்க? ஓகே,
3: எண் 1, 2 எண்ணிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிடுவோம். ஒரே ரொம்ப அது சொல்லவே முடியாது. அந்த
2: ஜாலியா இருக்கும்.
3: ஜாலியா இருக்கும்.
0: சொல்லிட்டீங்களே,
3: ஓட்டு வாங்கிட்டீங்களே.
2: பரவாயில்ல, நீங்களும் கரெக்டா நல்லா கேம் விளையாடுனீங்க. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: நன்றி, நன்றி,
0: நன்றி. வணக்கம், யாரு எங்க இருந்து?
4: சென்னை நும்பல்ல இருந்து ஹேமா சார்.
0: ஹேமா,
2: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான கேம் என்னன்னு தெரியும்ல?
4: உஷாராயிட்டாரு.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து சார்?
5: வணக்கம்.
2: ஜாலியா காத்துல அடிக்குது உங்க ஏரியால?
5: ஆமா சார், பயங்கரமா அடிக்குது.

0: இப்போ பயங்கரமா தான் இருக்கேன்.
1: என்ன திடீர்னு இப்போ இவ்வளவு காத்தறிக்குது? வெயில் நாள் தானே?
0: வெயில் நாள்னால கொஞ்சம் மரங்கள் அதிகமா இருக்கு சார், உட்காந்துருக்கு, அதனால அப்படி அடிக்குது.
2: சரி சார், சண்டே ஈவினிங் வீட்டுல என்ன பண்ணி கொடுத்தாங்க நீங்க? ஸ்பெஷலா ஃபுட் ஏதாவது உண்டா?
0: இல்ல சார், வழக்கமா அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல சாப்பாடு, அந்த மாதிரிதான் சார். அதுக்கு விசலாம் கிடையாது.
2: ஸ்பெஷல் சொல்லிட்டீங்களே சார், நல்ல முயற்சி பண்ணீங்க சார், வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்,
1: நன்றி. நம்ம தொடர்ந்து நேயர்கள்ட்ட பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
3: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: நேரம் 4:31 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா கேம் தான் ஆடிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பேசுறதுக்கு நேர்கள் இருந்து இருக்காங்க. விளையாடுவோம் தொடர்ந்து. வணக்கம், யார் எங்கிருந்து?
0: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க
0: சார். சென்னை பூந்தமல்லி கலை கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். கேம் தெரியுமா உங்களுக்கு?
0: சொல்லுங்க சார்.
1: என்ன கேம் தெரியுமா உங்களுக்கு? பிறமொழி கலப்புலாம்
0: பேசுறது தெரியும் சார். தெரியும்.
1: ஓகே. ஸோ உங்ககிட்ட சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனோம், போய் ஆகணும், அவசரமாக போய் ஆகணும், எப்படி போவீங்க?
0: வந்து இது இருசக்கர வாகனத்தை பிடிச்சி போவோம் சார்.
1: இருசக்கர வாகனத்தை பிடிச்சி போவீங்களா?
0: ஆமாம் சார்.
1: இருசக்கர வாகனம் எப்படி ஓடுது? அதுக்கு நம்ம என்ன ஊத்துனா ஓடும்?
0: அதுக்கு வந்து
1: என்ன ஊத்தணும் சொல்லுங்க. அது அது சும்மா ஓடாதல்ல, அதுக்கும் ஏதோ சாப்பாடு வேணும்ல. நம்ம ஓடுறோம்னா நமக்கு சாப்பாடு சோறு போடுறோம்ல, அந்த மாதிரி வண்டிக்கு நம்ம சோறு போட்டா
0: தமிழ்ல வர முடியாது.
2: சரி ஓகே, நீங்க அதுக்கு ஸ்பெசிபிக்கா நீங்க அதுக்கான தமிழ் வார்த்தை தெரியலாலும் பரவாயில்ல, காமனா ஒரு நேம் இருக்கும்ல.
0: ஆமா, பெட்ரோல் ஊத்தினாதான் ஓடும்.
2: பெட்ரோல் இல்லாம வேற என்ன வார்த்தை சொல்லலாம்?
1: வணக்கம், யார் எங்கிருந்து? மாலை வணக்கம். ராணி, கேம் ஆட ரெடியா நீங்க?
2: என்னது எப்படி போட்டாலும் அடக்கட்டுறாங்களே.
1: நல்லா முயற்சி பண்ணீங்கம்மா, நன்றிமா. சரி ஓகேம்மா, உங்களுக்காக ஒரு கன்செஷன். சரி, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சொல்லுங்க? சோறு தானா?
2: எதுல வடிக்கிறீங்க சோற?
1: சட்டிலையா? சோறு சோறு கூட என்ன, அது கூட என்ன சைட் டிஷ் என்ன?
5: பருப்பு குழம்பு.
1: பருப்பு குழம்பு, தெளிவா இருக்கீங்க. எப்படி சமைச்சீங்க, எதை யூஸ் பண்ணி?
2: வணக்கம்,
1: யார் எங்கிருந்து?
6: வணக்கம் சார்,
1: சொல்லுங்க, பேர் என்ன?
6: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தூக்குத்தெரு கே சிவசுப்ரமணியன்.
2: பின்கோடு மட்டும் தான் சொல்றதுக்கு மறந்துட்டு.

0: சிவசுப்ரமணியன் சார், டீடைலா சொன்னீங்க உங்க ஏரியா பேர் எல்லாம், பின்கோடு மட்டும் சொல்ல மறந்துட்டீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: என்ன சோர்வா இருக்கீங்க, வீட்டுல டீ காஃபி கொடுத்தாங்களா இல்லையா?
1: என்ன
0: சாப்பிட்டீங்க? அந்த சிரிப்பிலேயே தெரியுது நான் அத்தனா சொல்றது. எது சொன்னா எது சொன்னாலும் மாட்ட விட்டுருவீங்களே.
1: சாப்பாடு?
0: சாப்பாடா? அது மதியானம் சார், மணி 4 மணி ஆயிடுச்சு சார், 4:30 ஆயிடுச்சு சார். சிற்றுண்டி சிரிப்புலயே வந்து பதில் வச்சிருக்காரு. நன்றி நண்பா, நல்ல முயற்சி பண்ணீங்க, ஒரு பாடலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன்.
2: நன்றி சார, நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ தொடர்ந்து பேசுவோம், நீங்களும் எங்க கூட இந்த கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய 2980638 மற்றும் ஒரு 2952505554 என்ற எண்ணில் அழைக்கலாம். நமது நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து, பென்னி தயால், நரேஷ் ஐயர் மற்றும் சோலார் சாயோடைய குரலில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் FM 101.4, இங்கே எல்லாமே தூளே.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 4:41 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் எல்லாரும் நம்ம விளாண்டுட்டு இருக்கோம். நம்மளோட கேமு பிறமொழி கலப்பு இல்லாமல் நீங்கள் எங்கள் கூட பேசணும் அதுதான் இன்றைக்கான கேமு. ஸோ நேயர்கள் இருக்காங்க, பேசுவோமா?
1: எஸ், வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார்?
2: உற்சாகமான மாலை. வணக்கம் நண்பரே.
1: வணக்கம் நண்பா. யாருங்கிறது பேசுறீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் திரளி கிராமத்திலிருந்து மா மாயக்கண்ணன் பேசுகிறேன் நண்பரே.
1: காத்து ஓவரா இருக்கு, பக்கத்துல ஏதோ டிராவல்
2: இல்ல இல்ல. நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன், மலை மேகமாக இருப்பதனால் காற்று அடிக்குது.
1: ஓ, ஆடு மேய்க்கிறீங்க? டெய்லி ஆடு எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட், டெய்லி கூட்டு போயிட்டு வருவீங்களோ?
2: ஆமா ஆமாங்கய்யா.
1: ஓகே ஓகே.
0: உங்க ஆடுகள்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு உங்களுக்கு?
2: என் விருமன் அம்சி.
0: ஓ, எல்லாருக்கும் எல்லாருக்கும் பேர் இருக்கு போலயே.
2: ஆமாங்கய்யா.
0: ஓ சரி சரி சரி. எத்தனை ஆடு இருக்கு?
2: ஒரு 20 உருப்படி வச்சிருக்கீங்களா?
0: 20 உருப்படி. அந்த உருப்படின்ற வார்த்தை கேட்கறப்ப ஆனந்தமா இருக்கு எனக்கு.
1: சரி, போர் அடிச்சா என்ன சார் பண்ணுவீங்க? உங்களுக்கு பொழுதுபோக்குன்றது தேவையில்ல.
2: எனக்கு பொழுதுபோக்கு புத்தகங்கள் வாசிப்பதுதான்.
0: புத்தகங்கள் வாசிக்கிறீங்க? சரி, இப்போ
2: வானொலி கேட்கறது, புத்தகம் வாசிப்பது.
0: ஓகே ஓகே, நல்லா விளையாண்டீங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி
0: நன்றி. நீங்க வின்னர். நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: ரெண்டு பேருக்கும் வணக்கம் சார். பெருங்குடில இருந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: பெருங்குடில இருந்து வள்ளி. வணக்கம.
1: வணக்கம் வணக்கம்.
0: கேக்குதுங்களா? ஓ சொல்லுங்க, அவங்க ரெடியா இருக்காங்க. சரி, தியேட்டருக்கு போய் படம் பார்த்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
3: சென்று பார்ப்பேன்.
0: என்ன படம் பார்த்தீங்க கடைசியா?
3: தமிழ் திரைப்படம் தான்.
0: தமிழ் திரைப்படம்
1: பாருங்க, ஏதாவது திரைப்படத்து பேர்ல ஆங்கிலத்துல போகும்போது.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
4: சார் வணக்கம். சென்னையிலிருந்து ராஜேஷ் பெரியார்.
1: ராஜேஷ் சார் வணக்கம். சார்
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
4: நீங்க
1: சொல்லுங்க.

0: கண்டிப்பா
1: கண்டிப்பா அந்த கண்டிப்பான்றது ஆழமா சொல்றாரு, நிறைய அடி வாங்கியிருப்பாரு நினைக்கிறேன் ஸ்கூல்ல. அடுத்த ஒரு நேர் வாய்ப்பு கொடுக்கலாம் நண்பா. நன்றி
2: நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் சார், இதுவரைக்கும்.
2: வணக்கம் சார், உங்க பேரை சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருநங்கையூர், உங்கள் கணபதி.
2: கணபதி, சரி கணபதி, நீங்க வந்து இப்ப பக்கத்துல ஏதாச்சும் குட்டி குட்டி கடைக்கு போயிருக்கீங்களா? சூப்பர் மார்க்கெட் இல்ல பொட்டி கடைக்கலாம்?
3: மல்லி கடைக்கு மட்டும் போயிருக்கேன்.
2: என்ன சார் வாங்குவீங்க அங்க போய்?
3: நொறுக்குதீங்களா?
2: பால் தான் வாங்குவீங்க? நொறுக்கு தீனி எதுவும் வாங்குறது இல்ல. நொறுக்கு தீனி சிப்ஸ் எதுவும் வாங்குறது இல்ல. பழக்கம் இல்லைங்களா? நல்லா விளையாண்டீங்க சார்,
1: உஷாரா விளையாடுறா.
2: நன்றி சார், நன்றி
1: நன்றி அன்பா.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: அடுத்த நேயர்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் சார். வணக்கம் சார், குழம்புல இருந்து பார்த்துப்பேன். நலமா இருக்கீங்களா
2: சார்? நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கேன் சார். பார்த்திபன், உங்களுக்கு நம்ம கேம் தெரியல?
4: என்ன
2: மாத்தி யோசிவே விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க?
4: ஆமா
2: தமிழ்ல பேசணும், அவ்வளவுதான்.
4: ஓகே சார், ஓகே சார்.
2: ராகுல்,
1: நீங்க ஓகே சார், ஓகே சார். நல்ல வாட்டி சொல்லிட்டீங்க சார, பேர் சொன்னே கேம் உள்ள போயிடும்.
4: இல்ல சார், இன்னும் கேம் ஆரம்பிக்கல.
1: சரி சார்,
4: ரெண்டு பேர் நேயர்களுக்கு வணக்கம் சார். மாலை வணக்கம்.
1: நேயர் இல்ல சார், நாங்க தான் சார் பேச பேசுறோம். ரைட், ஓகே
4: சார். சாரி, ஆர்ஜி ஆர்ஜி.
1: சரி, சாரி
2: சாரி ஆர்ஜி. சரி, உங்களுக்காக கேம் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப ஆரம்பிக்குது, ஓகேங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன?
4: காலையில இட்லி சாப்பிட்டேன்.
2: இட்லி கூட என்ன சாப்பிட்டீங்க? தொட்டுக்க
4: வெளியில போயிருந்தேன்
1: சார். மாத்தி மோட்லயே இருக்காரு.
4: சரி இல்ல, அதாவது சாம்பார் சட்னி சாப்பிட்டேன் சார். சட்னி சாம்பார்
1: சார்னு சொல்லிட்டீங்க.
4: அது சார் சொல்லிட்டேன். ஐயோ, அந்த சார் வந்துச்சு.
1: சரி விடுங்க, பரவாயில்ல. நன்றி சார்,
2: நன்றி சார், நன்றி சார். சரி, நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருவோம். அந்த பாடல் மாரி திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சந்திரோட குரல்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு நின்றுங்க FM 101.4.
1: இங்க எல்லாமே தூள்.

0: action.
1: Students, என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules ஓட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சா.
2: நீராதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 4:51 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் எங்கள் கூட எல்லாரும் எஃப்எம் ரெயின்போ 101 புள்ள விளாண்டுட்டு இருக்கீங்க. அந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறமொழி கலப்பு இல்லாமல் நீங்கள் எங்கள் கூட பேசணும், அதுதான் நம்மளுடைய கேம். நீங்கள் அதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952205554. இதுதான் இது நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள். சென்னையின் இணைப்பினாக 044 பயன்படுத்திக்கலாம். நேர்கள் இருக்காங்க, பேசுவோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கங்க.
1: வணக்கம். யாரைங்கிறது பேசுறீங்க?
2: நான் ரஜி பாலாஜி பேசுறேன்.
1: ரதி பாலாஜி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: அடுமாநகர்.
0: ஓகே. உங்க ஏரியாவுல போறதுக்கு பஸ் நம்பர் என்ன? உங்க ஏரியாவுக்கு வரணும்னா
2: வெளியிலலாம் போக மாட்டேன், நான் வீட்லயே தான் இருப்பேன்.
0: சரி, நான் உங்க வீட்டுக்கு வரேங்க. நீங்க பஸ் நம்பர் சொல்லுங்க. எந்த நம்பர்ல நான் வரணும்
2: வீட்டுக்கு? சின்ன வயசுல போயிரா, இப்போ போக முடியாது.
0: போக முடியாது.
1: பஸ்ல போறது இல்லையா?
2: எங்க போக மாட்டேன்.
1: அதான் பஸ்ன்றீங்கல்ல, பேசும்போது பஸ் சொன்னீங்கல்ல, பேசும்போது பஸ் சொன்னீங்கல்ல.
2: பஸ் ன்னு சொல்ல கூடாதா?
0: பஸ் ஆங்கிலம் இல்ல,
2: போக்குவரத்துன்னு சொல்லணுமா?
1: பேருந்து.
2: பேருந்து. சரி,
1: நன்றி
0: நன்றி நன்றி. மணல்லா விளையாடுங்க. நன்றி. வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: தெரியும் சார், பத்மாவதி சார்.
0: பத்மாவதி அம்மா, உங்களுக்கான கேம் தெரியும்ல இன்னைக்கு.
2: என்ன
0: சாப்பிட்டீங்க?
2: ஓ அப்படியா, சரிங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். காலையில வந்து இட்லி சாப்பிட்டு
0: விட்டேன்.
2: அப்புறம்
0: சொல்லுங்க சொல்லுங்க. மதியம் என்ன பண்ணீங்க?
2: மதியம் வந்து சிக்கன் குழம்பு ரசம் சாப்பிட்டு விட்டேன்.
0: சிக்கன் என்னங்க? என்ன சிக்கன் சொல்லிட்டீங்க?
2: ஐயோ சார் சார் சார், நாவங்களே சார்.
0: அது கோழிகறி தானே?
2: ஆமா சார், ஆமா சார்.
0: நன்றிமா நன்றிமா, நல்லா விளையாண்டீங்க. நன்றி.
2: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம் சார், என் பேர் ஆதித்யா.
0: ஆதித்யா சொல்லுங்க. அந்த ரேடியோ வாலியம் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? எக்கோ அடிக்குது.
3: மன்னித்து விடுங்கள் ஐயா,
0: மன்னித்து விடுங்கள் ஐயா.
1: ஆரம்பத்துல இருந்தே தெளிவா இருக்காரு
3: ஐயா. இதில் ஜெயித்தால் என்ன தருவீர்கள்?
0: வாழ்த்துக்கள்.
1: மனதின் ஆழத்திலிருந்து அள்ளி தருவோம்.
3: நன்றி ஐயா, நன்றி ஐயா. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஐயா, நீங்கள் இருவரும்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: சார். உங்ககிட்ட காசு எல்லாம் என்ன சார் பண்ணீங்க? எங்க சார் போய் எடுத்துட்டு வருவீங்க?
3: அதை சேமிப்பேன் ஐயா.
0: இல்லைங்க சார், உங்ககிட்ட பாக்கெட்ல பணம் இல்லை. இப்போ உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுது.

0: அதாவது பிசிக்கலா நோட்டு பணமே தேவைப்படுது, என்ன பண்ணுவீங்க?
1: பணம் தேவைப்படுவது என்றால் நான் வேலைக்கு போவேன்.
0: சார் உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கல, அதை எடுத்துட்டு வருவீங்க, எப்படி எடுத்துட்டு வருவீங்க?
1: அதை நான் எடுக்கவே வேண்டாமே,
0: எடுக்கவே வேண்டாமா? பணம் தேவைப்படுதே, பணத்துக்கு என்ன பண்றது? பணம் இல்லாம
1: எடுப்பது என்றால் நாம் எங்கே போய் எடுப்போம்?
0: எங்க போய் எடுப்போம் சொல்லுங்க.
1: வங்கியில் போய் எடுப்பேன்.
0: வங்கியில் போய் எடுப்பீங்களா
2: சார்? வங்கி எனக்கு லீவ் சார், அப்படின்னா சார் பண்ணுவீங்க நீ சண்டே சார்?
1: அடுத்த நாள் போய் எடுப்பேன் ஐயா.
2: காத்திருப்பீங்களா அவ்வளவு தூரம்?
1: காத்திருக்க வேண்டியதான்.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி
2: இருக்காரு.
0: நீங்க விளையாடு, நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார் சொன்ன மாதிரியே. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ சார்.
2: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய கலர் நம்ம கூட வந்து ஃபோன் பண்ணி இந்த கேமை விளையாண்டாங்க. அதில் நிறைய பேர் ரொம்ப அழகாக விளையாண்டாங்க, நிறைய பேர் அவங்களால முடிந்தவரை முயற்சி பண்ணாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இந்த வாழ்த்துக்கள் சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா, மற்றும்
2: நான் உங்கள் ராகுல்.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருவது காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து ஆண்டனி தாஸ் மானசி மற்றும் துர்கா அண்ட் அனிதாவுடைய குரலில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிதனங்கள் எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே தூளு.
3: எடியே.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 45 கோடி பணி நாட்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனல் மின் திட்டங்கள் குறித்து தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற உலக சேலஞ்ச் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். காட்மண்டுவில் நடைபெற்று வரும் மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷால் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 சண்டே ஈவினிங் அன்னைக்கு நீங்க கேட்ட என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடே வித் மீ ஆர்ஜே ஹரி. அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் ஒரு தலைப்பை எடுத்து உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். நீங்க உங்க கருத்துக்களை என்கிட்ட போன் வழியா நீங்க ஷேர் பண்ணிக்க போறீங்க. எஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷனோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு வாரம் இருக்கு, இந்த மே மாதமே முடிய போகுது. அண்ட் ஸ்கூல் கால்ஸ் எல்லாம் திரும்ப ஆரம்பிக்க போறாங்க. ஸோ ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் எம்ப்ளாய்டு பீப்புளெலாம் கூட இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்து வச்சிருந்த சிஎல்இஎல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஃபேமிலியோட வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்திருப்போம். ஓகே, இந்த கோடை விடுமுறை வந்து வெறும் என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் இந்த விடுமுறை வந்து நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டைம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம், நிறைய இடத்துல இந்த சம்மர் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதாக இருக்கட்டும், நிறைய நடக்கும் இந்த சம்மர்

சீசன்ல. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை விடை முறையில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், ஒரு ஆர்ட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக இந்த சம்மர் வெக்கேஷனில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத பற்றி தான் நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ கால் பண்ணோம் பேசணும் அப்படின்னு நினைக்கிற நேர்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554, அதாவது 2986-0038 அல்லது 2952-0554. இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு உங்களுக்கு லைன் கிடைக்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வெக்கேஷனில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூடு.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இப்ப $101 இங்க எல்லாமே சமதுல. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 5:10 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் வெக்கேஷன்ல நீங்க புதுசா என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க அப்படின்ற பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சண்டே எல்லாம் எப்படி போச்சு? ஜாலியா போச்சு. ஜாலியா போச்சு, ஜாலியா சொல்லாமே அது அப்படி ரொம்ப வருத்தமா ஜாலியா போச்சு அப்படின்றீங்க. இந்த சம்மர் வெகேஷன், இந்த கோடை விடுமுறை காலத்துல நீங்க புதுசு ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா எதை சொல்லுவீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? என்னமா?
1: கார்.
0: கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க? சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம்.
1: ஆமா சார், ரொம்ப கஷ்டம் அது. அண்ணா போய் என்ன கத்துக்கிட்டாரு?
0: எக்ஸலன்ட். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம் சார்.
2: நடக்க முடியாதாவது, ரொம்ப சிரமப்படுறேன். அது வருஷம் வருஷம் சம்மர்ல அப்படிதான்
0: ஆகும்.
2: இந்த வருஷம் தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கான்னு தெரியும்.
0: சரி, இது வந்து என்ன சொல்றது, ஒரு இது வந்து ஒரு அனுபவ பாடம் நம்ம எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்கில் ஓரியன்டா ஒரு கலை ஒரு வித்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி கத்துப்பீங்க? ஏன்னா இப்ப நிறைய இடத்துல இந்த கேம்ப் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, டெய்லரிங் கத்துக்கலாம், எம்ப்ராய்டரி கத்துக்கலாம், அப்புறம் நிறைய இந்த கணிதம் சார்ந்த ஈவென்ட்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. அந்த மாதிரி ஏதாவது கத்துக்கிட்டீங்களா?
2: இல்ல, அந்த மாதிரி ஒன்றும் கத்துக்கல. ஆனா என்னன்னா, இந்த சம்மர்ல இந்த நிறைய இதுல பசங்க பெரிய பையன் செமஸ்டர் லீவ் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க கூட நிறைய உரையாடுறோம் சார். இப்ப நிறைய பேசுறேன், நிறைய ஃபேமிலி கூட சொல்லணும்,
0: ஃபேமிலி இன்டராக்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
2: ஆமா சார்.
0: ஓகே, நன்றி. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சோ மச்.
2: மகிழ்ச்சி சார்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
3: ஐயா வணக்கம். ஐயா வாங்க வரத்துடன் செய்து ஜெயிச்சிருந்து குறமாட்டீங்க.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நன்றி.
0: ஓகே, ஸோ நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. நான் கேட்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இடத்துல வந்து இந்த டெய்லரிங் கிளாஸஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல கம்ப்யூட்டர் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல வந்து குழந்தைங்களுக்காக இந்த சம்மர் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கலாம். நிறைய பேர் இப்போ வந்து டான்ஸ் கிளாஸஸ் இல்லை அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கற்றுக்கிறது, மியூசிக் கற்றுக்கிறது இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைனா கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நான் கேட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 2986003 அல்லது 2952054. ஓகே, ஸோ தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துறீங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயில் என்ன வெயில். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூலாக்கலாம்.

0: பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்ட்டு இருக்க.
1: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
0: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
1: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
2: வெயிலோ

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:20 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடையில என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் வெகேஷன்ல நீங்க புதுசா கத்துக்கிட்ட ஒரு ஸ்கில், ஒரு வித்தை அப்படின்னா எது சொல்வீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யா பேசுறீங்க? ஏன் இவ்வளவு ரகசியமா யாருக்கும் தெரியாம பேசுறீங்க? வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
2: வணக்கம் சார். குழம்பெல்லாம் பார்த்திபன் சார்.
0: எப்படி இருக்கீங்க பார்த்திபன்?
2: நலமா இருக்கேன் சார். நீங்க
0: நலமா இருக்கீங்க? நன்றி. எஸ் சொல்லுங்க, என்ன கத்துக்கிட்டீங்க இந்த சம்மர் டைம்ல?
2: கத்துக்கிட்டு
0: முடிச்சீங்களா?
3: வணக்கம் ரெயின்போ.
0: ஹலோ.
3: சாரி, நான் சிறுபத்தை கத்துட்டேன்
0: சார். சூப்பர். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சரியா கேட்கல, உங்க பேர் சார்?
3: நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: உங்க பேர் சார்?
3: ஹரிஹரன் சார்.
0: ஹரிஹரன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்தது செருப்பு தைக்கிறத கத்துக்கணும்னு? வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாரும் செருப்பு போடுறோம், எல்லாருக்கும் அடிக்கடி செருப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். பட் நம்மளே அதே கத்துக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பதிலா இருந்தது. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ. ஓகே. எஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த சம்மர் டைமில் வந்து ப்ரொடக்டிவாக இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து கற்றுக்கிட்டேன், இந்த ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதோ சொல்வீங்க அப்படின்றது உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 2986-0038 அல்லது 2952-0554. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:31 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நம்ம வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் வெக்கேஷன்ல நீங்க என்ன புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ.
1: வணக்கம் ஹரி ப்ரோ.
0: வணக்கம்.
1: எஸ் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? குழந்தைகளுக்காக மட்டும் தான் அப்படின்ற மாதிரி கிடையாது, யார் வேணா கத்துக்கலாம் இல்லையா? அதுக்காக இந்த டாபிக் எடுத்தது.
1: சூப்பர், நல்லா இருக்கு.
0: நன்றி, தேங்க் யூ சோ மச்.
1: இந்த ஒரு க்வெஸ்சன் அப்படிங்கற டிஃபரண்டா இருக்கு. நான் 2 விஷயம் கத்துக்கிட்டேன் ப்ரோ. எனக்கு இந்த பெயிண்டிங்
0: 2 னே சொல்லலாம். அது வந்து போன நிகழ்ச்சி தான், நான் இங்கிலீஷ்ல பேச கூடாது. இந்த நிகழ்ச்சில கிடையாது, நீங்க 2 சொல்லலாம்.
1: அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, பெயிண்டிங் அப்படிங்கறது எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை.
0: ஓகே.
1: एक्चुअली என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப அருமையா பெயிண்ட் பண்ணுவா. அப்படி அவர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி சரி அதை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த படங்கள்ல அந்த அழகா பிரஷ்ல யூஸ் பண்ணி வரையுவாங்களே அதுல அந்த பெயிண்ட் பண்றது அதெல்லாம்.
0: ஓகே ஓகே.
1: அப்புறமா அந்த பெயிண்டிங்கோட சேர்ந்து அந்த சாண்ட்லயே வரையக்கூடிய அந்த ஒரு கலை இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே. ஆக்சுவலி நிறைய கலைகள் இருக்குது. இப்போ நமக்கு சோஷியல் மீடியா மூலமா நமக்கு நிறைய தெரியும் வருது.
1: தெரிய வருது.
0: இப்போ நீங்க சொல்ற மாதிரி முதல்ல நம்ம வந்து பெயிண்டிங் அப்படினா ஒரு விதத்தை நம்ம வந்து பேசுவோம். பட் இப்போ அதுலயே நிறைய விதங்கள் இருக்குன்றது சோஷியல் மீடியா மூலமா நமக்கு நிறைய ஒரு அவேர்னஸும் கிரியேட் ஆயிருக்குதா சொல்லணும்.
1: தெரிய வருது உண்மையாலே.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ்க்கு போய் நான் கத்துக்கிட்டேன்.
0: சூப்பருங்க.
1: 6-7 சிட்டிங்ஸ் உட்கார்ந்தேன். ஓரளவுக்கு இப்போ அழகா அந்த ரீசெண்டா அந்த ஸ்கெச் போடுறதுக்குலாம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 பக்கம் ஆகும் நல்லா அந்த ஒரு புடி படுறதுக்கு. பட் அது ரொம்ப ஹாப்பியாவும் ஒரு மன நிறைவாகவும் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா கத்துக்கோங்க, நிறைய கத்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி.
1: கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. பை.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ.
2: மாலனார் வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
2: எஸ்ரபத், திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: ஓகே சார், சம்மர் வெகேஷன்ல நீங்க புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க?
2: சார், நான் இன்ஜினியரிங் குரூப்ல வந்து டிராயிங் மேப், வெல்டிங் டிசைன், டிசைன் மாடல கண்டுபிடிச்சிருக்கேன் சார்.
0: சிறப்பு சார். ஓ, நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா டிசைன்ஸ்லாம்?
2: ஆமா சார்.
0: எக்ஸலன்ட். சோ அடுத்த கட்டமா அதை என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க?
2: அடுத்தது வந்து TNPSC குரூப் ஒரு வினா விடாய் வந்து புதுசா படிக்கலாம்னு இருக்கோம் சார்.
0: வாழ்த்துக்கள் சார், சூப்பர். இல்ல இப்ப நீங்க இந்த டிசைன் எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது நீங்க எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ண போறீங்க? அடுத்து அதை எப்படி அதை செயல்படுத்த போறீங்க?
2: அது ப்ரோஜெக்ட் மூலமா செயல்படுத்த போறேன் சார்.
0: சிறப்பு சார். ஓகே, நல்லா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க. நன்றி. தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். ஓகே,
2: நன்றி சார்.
0: நன்றி சார். யா, எஸ் சந்திரசேகர் சொன்ன மாதிரி லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கல்விக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு முடிவு அப்படின்றது கிடையாது. ஸோ எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். அதுக்கு நமக்கு நிறைய டைம் கிடைக்கிறது இந்த கோடை காலத்தில். ஸோ நீங்கள் இந்த கோடை காலத்தில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றவங்களுடைய கற்றுக்கல நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல

0: பிளேடு தான், போர் தான், கஷ்டம் தான், நஷ்டம் தான், இருந்தாலும் அடிச்சு சொல்ல வேண்டாம். வெற்றிக்கு ஒரு சீக்ரெட், வெற்றிக்கு ஒரு ஷார்ட்கட், நேர்மை நேர்மை நேர்மை தான். ஸோ வாலிவுட வரிகளில் பாய்ஸ் படத்துல இருந்து அந்த சூப்பரான ஒரு சாங் கேட்டுட்டு வரும்போது ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் பார்த்தீங்கன்னா 5:41 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ஹரி. இந்த மாதிரி நல்ல ஜாலியான சாங்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது வந்து நம்ம வந்து மியூசிக்கை கவனிப்போம், அதுக்கப்புறம் இந்த கோரியோகிராஃபியை பார்ப்போம், அப்புறம் இந்த செட்டப் பார்ப்போம், ஆக்ட்ரஸ் பார்ப்போம், பட் வரிகளை வந்து நம்ம வந்து நிறைய நேரங்கள் மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்படி இப்போ நம்ம கேட்ட அந்த பாய்ஸ் படத்தில் கேட்ட பாடலும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு பாடல், அந்த படத்தில் அவங்க பட்ட அந்த மொத்த கஷ்டத்தையுமே அவங்க வந்து அந்த பாடலோட வரிகள் மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு, வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். லைக் இப்போ நான் சொன்ன முதல்ல சொன்ன இந்த வரிகள் கூட, பிளேடு தான், போர் தான், கஷ்டம் தான், நஷ்டம் தான், இருந்தாலும் அடித்து சொல்ல வேண்டாம், வெற்றிக்கு ஒரு சீக்ரெட், வெற்றிக்கு ஒரு ஷார்ட்கட், நேர்மை நேர்மை நேர்மை தான். அதே மாதிரி அந்த பாடலில் இன்னொரு வரிகளும் வரும், சேர்த்துக்கோ லக்கு கால் கிலோ, லாஸ் கால் கிலோ, லேபர் கால் கிலோ, சேர்த்துக்கோ பக்தி கால் கிலோ, ஹோப்பு கால் கிலோ, டேலண்ட் கால் கிலோ, எல்லாத்தையும் சேர்த்து கட்டுனா பெரிய பொட்டலம், சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஸோ வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கும் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கோட, ஒரு டெடிக்கேஷனோட, சின்சியரோட கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனோடு இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் இன்றைக்குமே வெற்றி தான். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் வெகேஷன் கோடை காலத்தில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்கிறது பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: ஆமா, எஸ்,
1: நல்லா இருக்கு. வரப்போகுது
0: கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி தான் இருக்கு சென்னையில. சோ நாங்களும் மழை வரணும் அப்படின்னு வேண்டிட்டுதான் இருக்கோம். நீங்களும் எங்களுக்காக
1: வேண்டிக்கோங்க.
0: ஓகே, சோ நீங்க சொல்லுங்கம்மா. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச்.
1: கத்துக்கிட்டதா இல்ல சின்ன வயசுல கத்துக்கிட்டதா?
0: இல்ல இல்ல இல்ல. இந்த கோடை விடுமுறை, இந்த மே மாசத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன?
1: இந்த விஷயம் தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் வந்து சம்பர்ல கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க.
0: சூப்பர்.
1: அதனால நான் படிச்சிட்டு இருக்கேன் சார்.
0: சிறப்பா.

0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப நல்லா பாடுங்க. தேங்க் யூ சோ மச், நிறைய கத்துக்கோங்க, நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுங்க. ஓகே,
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றிமா, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார், கிழக்கு தாமர் ராஜசேகர் சார்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: சின்ன
0: பசங்க கூட செய்யும்போது அந்த ஒரு இளமை காலம் நமக்கு அப்படியே மைண்ட்ல கண்ணு முடியும், அப்படியே ஒரு நிழல் ஆடிட்டு போகும் இல்லையா? அதுதான்
2: சம்மர்ல அது ரொம்ப நாளா செய்யணும் செய்யணும்னு பேரம் கேட்டிருந்தேன். செய்ய தெரியுமா தாத்தாண்ணா, செய்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் பட்டு அதுக்கு நூலெல்லாம் கட்டி பறக்க வெட்டி காமிச்சேன் சார்.
0: சரிங்க சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ காத்தாடி விடும்போது முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த சம்மர் வெக்கேஷனில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சி நடத்த பாடல் உங்களுக்காக பாம்பே படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமதோடு.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீர இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 5:50 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த சம்மர் வெகேஷன்ல புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளையத்திலிருந்து ஸ்ரீ ரங்கசாமி பேசுறேன்.
0: ஓகே சார். சண்டே எல்லாம் எப்படி போச்சு? ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த மத்தவங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லையா? சோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம். ஹலோ.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: நான் ராமநாதபுரத்துல இருந்து, சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன்.
0: ஓகே முருகன் சார், நீங்க இந்த கோடை விடுமுறையில புதுசா என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க?
2: ஆமா, புதுசா என்ன விஷயம் கத்துக்கிட்டோம்டா, இந்த மாதிரி நம்ம அந்த எந்தெந்த மரங்கள் வந்து செடிகள் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வளரும், இது எத்தனை மாதத்துல இந்த மாதிரி வளரும் அப்படிங்கறத ஒண்ணு நல்லா வச்சு கத்துக்கிட்டேன் சார். முருங்கை, இந்த துளசி செடி, இதுக்கெல்லாம் வச்சிருக்கேன்.
0: சூப்பர்.
2: அதெல்லாம் வரும்போது இது வந்து எவ்வளவு நாள்ல வரலாம், இதுக்கு வந்து எப்படி எல்லாம் நம்ம எந்த நேரத்துல தண்ணி எப்படி பராமரிக்கணும், அதோ அதுவும் அந்த வந்து தண்ணி ஊத்துறது எல்லாமே எப்படி கத்துக்கிட்டோம் சார்? காலை வேலையில எத்தனை நாளைக்கு இது ஊத்து தேவையில்லையா, எது செடிகள் எந்த வகையானது அப்படின்னு கத்துக்கிட்டோம். நிறையாவது வளர்க்குறான் அது.
0: ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்க சொல்லி கொடுங்க. ஓகே.
2: நிச்சயமா நிச்சயம்.
0: நன்றிங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
2: நன்றி.
0: செடி வளர்க்குறது மரம் வளர்க்குறது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது நமக்கும் சரி, நம்ம சமூகத்துக்கும் சரி, உலகத்துக்குமே சரி, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான தேவை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. ஹலோ. வணக்கம். லைனில் இருக்கீங்க, யாருங்கிறது பேசுகிறீங்க? ஓகே. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய கோர்சஸ் வந்து இலவசமாக நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து ஆன்லைன் மூலமாக நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கில்ஸ் நம்ம வந்து கற்றுக்கலாம். நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை நம்ம கற்றுக்கலாம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கல்விக்கு வந்து என்றைக்கும் வந்து ஒரு முடிவுன்றதே கிடையாது. ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம், நம்மளை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம அதை வந்து கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் அயன்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் உங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாம் எப்போவுமே சமதோடு.

இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: Please stay tuned for the news in Tamra at 6:30 p.m.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில்

0: பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் நிறுத்த சொல்லிருக்கோம். நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதுல பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்ல இப்ப 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை, இப்ப ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ஸ்னா அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம். ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம், இபியிலும் சொல்லியிருக்கோம், இப்ப சிறைத்துறையும் சொல்லிருக்கோம். சிறைச்சாலைகள் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்த கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது, எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும், சிசிடிவி அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்கு, அது இல்லாமல் ஜெனரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையா இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள் குடிநீர்கள் என்ன 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், ஆரோ வாட்டர்ல கொடுக்கணும்னா என்ன மாதிரி பண்ணணும், ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவரும் சேர்ந்து மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து ஆய்வு செய்தோம்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கை முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமன்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல் மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில

0: பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு லலித்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகில்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-10 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் பெங் யூ வீயை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் மியூனிச்சில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் அர்ஜுன் பபூட்டா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 26 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அபியுதய் அரோராவும், 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் லோகேஷ் சுப்பிரமணியும், மகளிர் 13 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் சனன்யா பரஸ்ராம் புரியாவும் திவ்யான்ஷி ஜெயினும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தமது அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மின்வெட்டை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ் நம்ம நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபாஸ்ட் பீட்டான பிப்பியான சாங்ஸில் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். சாங் ரெக்வஸ்ட் பண்ணுற ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் நல்ல பிப்பியான சாங்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ வீக்கெண்ட் சண்டே ஈவினிங் நல்ல ஜாலியான டைம், ப்ரைம் டைம் இது. ஸோ நல்ல ஃபாஸ்ட் பீட்டான சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேளுங்க. ஓகே, நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக பஞ்சதந்திரம் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:07 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ் தான் நம்ம வந்து நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் நிகழ்ச்சியோட முதல் பாடல் யார் இங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பீட் சாங்ஸாக கேட்டீங்கல்ல, ஸோ நாங்களும் ஃபாஸ்ட் பீட் சாங்கு கேட்குறோம் அப்படின்னு. ஃபஸ்ட் பாடல் யார் இங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா, பெரம்பூர்லேருந்து சத்யநாராயணன் அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து என்ன சாங் கேட்டிருக்காருன்னா, எனக்கு வந்து படையப்பா படத்துலேருந்து வெற்றி கொடிக்கட்டு அந்த சாங் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்னா கேட்டு என்ஜாய் பண்ண அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜில் நீங்கள் உங்களுடைய சாங் ரெக்வஸ்ட்டை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சத்யநாராயணுக்காக அந்த பாடல் படைப்பா படத்துலேருந்து நம்ம எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துறீங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயில் என்ன வெயில். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்த இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோ

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறு தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் நடத்திய பேச்சுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பதற்கான அம்சமும் இதில் அடங்கும் என்று

0: அவர் கூறினார். இதற்கான அறிவிப்பினை அடுத்த சில மணி நேரத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வெளியிடுவார் என்றும் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்த மண்டல ஆய்வுக் கூட்டம் நாளை மிசோரமில் நடைபெறவுள்ளதாக மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று 32 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஸா கட்சே கூறியுள்ளார். குவஹாத்தியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் இந்த சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்றும் திருமதி ரக்ஸா கட்சே தெரிவித்தார். மேற்குவங்கத்தின் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு சம்புநாத் குர்மியை விட 1,09,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவிற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் உயர்ந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனுக்கு தில்லி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். பீகாரில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பசுமை நிதியம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வனப்பரப்பை அதிகரிப்பதில் இந்த நிதியம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறையும் என்றும் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்தார். ஆந்திராவில் எபோலா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யகுமார் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானாவில் கோடை வெயிலின் தாக்கத்தினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாரங்கல், கரீம்நகர், நிஜாமாபாத் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோகுலம்பா, கட்வால், ரங்காரெட்டி, சூர்யாபேட் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பாரத் பெட்ரோலிய கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சுக்மல் குமார் ஜெயின் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுகுறித்து

பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாகத்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு சுக்மல் குமார் ஜெயின் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கான்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராஜ்சமந்த் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். இதில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள ரஷ்யா யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமீத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சிச்சுவானில் நடைபெற்ற இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆர்யாவீர் தேவான் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், அபியுதய் அரோரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் ஷிவன் அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும், லோகேஷ் சுப்பிரமணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் அனிகா துபே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷனையா பரஸ்ராம் புரியாவும், திவ்யான்ஷி ஜெயினும் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினர். பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் பட்டம் வென்றார். மகளிர் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-6, 11-6 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஏவ் ரியோக்ஸானை வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுக்களில் பெரிய அளவில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுதேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேபாங்ஷு பாண்டா வெற்றி பெற்றுள்ளார். தெலங்கானாவில் கோடை வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு 16 பேர் உயிரிழந்தனர். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஸ்டுடியோ கிளாக்ல 7:25 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யார் இங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகன்யா பரத் மெசேஜ் பண்ணிருக்காங்க பொன்னியம்மன் மேடு அங்கிருந்து. அண்ட் அவங்க வந்து தெரிய படத்துல இருந்து ஜித்து ஜில்லாடி அந்த சாங் பிளே பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: பக்கம் கலரு கண்ணாடி.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்க எல்லாமே சமதுளு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:31 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. எஸ் உங்களுக்கு பிடிச்ச நம்ம மனசை கவர்ந்த சூப்பரான ஃபாஸ்ட் பீட்டான ஹிட்டான பெப்பி சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யார் இங்கிருந்து கேட்டிருக்காங்க? எஸ் ராஜேஷ் பெரியார் நகர் அங்கிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து நாட்டாமை படத்துலேருந்து கொட்டாப்பாக்கு அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேட்ட அந்த பாடல் அவருக்காகவும் அவர் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: ஹாய் கலை, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
0: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
1: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
0: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு. என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
1: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும்

0: செடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
1: அப்படியா? சூப்பர் கலை, கேட்கவே நல்லா இருக்கே.
0: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
1: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.

0: Ρέιν που έχουμε τι είναι πολύ νόλε, που έλα μέσα με δούλε.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:38 ஆயிட்டு இருக்கு அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4ல ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், உங்களுக்கு பிடிச்ச நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஹிட்டான ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யார் இங்கிருந்து கேட்டிருக்காங்க, கூடுவாஞ்சேரியிலிருந்து கனகராஜ் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து நீ கட்டும் சேலம் அடிப்பில் தான் அப்படின்ற அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ், அவர் கேட்டிருக்கிற அந்த பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கேன். அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜில் போஸ்ட் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே நீங்கள் உங்கள் சாங் ரிக்வஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் புதிய மன்னர்கள் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: ரொம்ப எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:50 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சேன் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எஜமான் படத்துல இருந்து ஆலம் போல் வேலம் போல் அந்த சாங் பிளே பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கிற அந்த பாடல் அவருக்காகவும் எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே போமே சமுதூளு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோவை மாவட்டம் சூலூரில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதில் பிஜேபி உறுதியுடன் இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சம்பந்தப்பட்ட சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூருக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுடன் இணைந்து சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது தாவேக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்தார். இந்த குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர தேவையான அனைத்து நடவடிக்கையையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்று அப்போது திரு விஜய் உறுதியளித்தார். மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு சம்பத்குமார் ஆகியோர் 7 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு வழங்கினர். சிறைத்துறை மற்றும் மின் வாரியங்களில் பணிபுரிபவர்களை தேவையின்றி இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னை புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். புழல் சிறையில் சிறை கைதிகளை காண வரும் பார்வையாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு வழங்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். இன்று வேலூரில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாற்றத்தை விரும்பியே மக்கள் தாவேக அரசை தேர்ந்தெடுத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தொடக்கத்திலேயே தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் திரு கே என் நேரு

வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்க உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவது என்பது தமிழகத்திற்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு கே என் நேரு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை போக்கு தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு குறு தொழில்துறையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற சாக்குப்போக்கு சொல்லாமல் மின்வெட்டை களைய தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் அனல்மில் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் மின் தேவை அதிகரித்துள்ளதால் அதனை சமாளிக்க முடியாத நிலை இருப்பதை மின்வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் 84% மின் தேவைக்கு மத்திய அரசு மின் நிலையங்களையும் தனியார் மின் நிலையங்களையும் தமிழகம் சார்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மின்வெட்டை தவிர்ப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லேத்தரும், 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் ஸ்மீத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஸ்வீட்டியும், 59 கிலோ எடைப்பிரிவில் நேகாவும், ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 130 கிலோ எடைப்பிரிவில் ஹர்தீப்பும், 97 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும், 77 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றினர். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் அகல்யா சத்ருகன் ஷிண்டே வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பாங்காக் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யாஷி பௌமிக் பட்டம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மாலத்தீவை வென்றது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா 25-9, 25-14, 25-17 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் விஷால் தங்கப்பதக்கத்தையும், ராஜேஷ்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆஸ்திரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாட்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி ஜெர்மனியின் முனிச்சில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:31 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நம்ம மனசுக்கு பிடிச்ச இனிமையான மெலோடியான 80s 90s் சாங்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் புதியமுகம் படத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சாங் அண்ட் இன்றைக்கும் காலத்தால் அழியாத ஒரு இனிமையான பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

Marcelo Bolo. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:36 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச மெலோடி சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கிற இந்த நேரத்தில் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னா, ஐயா படத்துலேருந்து. அந்த டைமில் ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல், ரொம்ப பேசப்பட்ட ஒரு பாடல், ரொம்ப ஒரு பிரம்மாண்டம் ஆடம்பரமெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். பட் மிகப்பெரிய அளவில் ஹிட்டான ஒரு பாடல் அந்த பாடல் நம்ம படத்துலேருந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

إلا مستر دولي. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:43 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச மெலோடி சாங்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் தமிழ் திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்களில், தமிழ் திரைப்படங்கள் மட்டும் இல்லை, லைக் எல்லா மொழி படங்களையும் சரி, இந்த எண்களை வைத்து வரக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1, 2, 3 அப்படின்னு ஒரு பாடலுக்குள்ள இந்த எண்களை வைத்து வரிசைப்படுத்தி அதற்கேற்றார் போன்ற நிகழ்வுகள், அதனோடு

அப்படியே ஒன்னோட ஒன்று கோர்வையாக கொண்டு வர மாதிரி பார்வைகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாடல்களை வந்து கேட்கும்போது டக்குன்னு கேட்சியாகவும் இருக்கும், நம்ம மனசில் பதிவும் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிறோம். சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:49 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நமக்கு பிடிச்ச 80s 90s வந்த மெலோடியான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து வர போகிற பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு ஜாலியான ஒரு பிப்பியான சாங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப ஒரு ஹிட்டான பாடல் இது. மறுபடியும் படத்துலேருந்து வந்த ஒரு சோலோ சாங் இது. ஸோ நிகழ்ச்சி நடத்தாக அந்த பாடல் வந்துட்டுருக்கு. படத்தோட பேர் சொல்லும்போதே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இணைந்திருங்கள், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:55 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் அஞ்சாதே படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூடு.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியாக 10:01 ஆயிட்டிருக்கு. அண்ட் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் பழைய பாடல்கள் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் மெமரிஸையும் மறக்க முடியாத பல நினைவுகளையும் உள்ளடக்கிய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட 60-70 வந்த பாடல்களை தான் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். அண்ட் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரப்போகின்ற பாடல் எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயை காத்த தனியன் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா அவர்கள் பாடிய ஒரு பாடலும், அதற்கு அடுத்த பாடல் வந்து பரிசு திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா அவர்கள் பாடிய அந்த இரண்டு பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நமக்காக வர இருக்கின்றன. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.

0: அக்கா அக்கா, இந்த கலர் புக் 10 ரூபாய்தான்க்கா, ஒண்ணு வாங்கிக்கோங்களேன்.
1: சரி, எனக்கு 5 கொடு. ஏன் பாப்பா, இந்த சின்ன வயசுல ஏமா இப்படி வியாபாரம் பண்ற? நீ படிக்கலையா? பள்ளிக்கூடத்துக்கு போகலையா?
0: இல்ல அக்கா, எங்க அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அது படிச்சு வேலைக்கு போனா குடும்பத்தையும் பாத்துக்கும், என்னையும் கொஞ்ச வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். அதான் நான் படிப்பு நிறுத்திட்டு இப்படி புக்கு வித்து பிழைக்கிறேன். எங்க அம்மாவுக்கும் உதவியா இருக்கேன். ஏன், உனக்கு நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசை இல்லையா? சரி, உங்க வீடு எங்க இருக்கு?
1: வா, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன்.
0: அம்மா அம்மா, உங்களை பார்க்க ஒரு அக்கா வந்திருக்காங்க.
2: வாங்க மேடம், நீங்க யாருன்னு தெரியலையே.
1: நான் கடைக்கு போற வழியில உங்க பொண்ணு வியாபாரம் பண்றத பார்த்தேன். ஏமா இவ்ளோ சின்ன பொண்ண வேலைக்கு அனுப்புறீங்க? அவளையும் உங்க படிக்க வைக்கலாம்ல.
2: என்ன மேடம் பண்றது, வீட்டு சூழ்நிலை அப்படி, இவளையும் படிக்க வைக்க வசதி இல்லையே. எதுக்குமா படிப்பு? கொஞ்ச காலத்தை இப்படியே தள்ளிட்டேன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவளை கர சேர்த்திடலாம்ல.
1: நீங்க அப்படி சொல்லாதீங்கம்மா. இந்த காலத்துல பெண்களுக்கும் சம வேலை வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவளை படிக்க வச்சா உங்க குடும்பமே அடுத்த நிலைக்கு முன்னேறுமே. நீங்க சாதிக்க முடியாதது கூட உங்க பொண்ணால சாதிக்க முடியும். நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவுறேன். நாளைக்கு ஒரு நல்ல பள்ளியில அவளை சேர்த்திடலாமா?
2: ரொம்ப நன்றி மேடம். இதை யோசிக்காம நான் பொண்ண வேலைக்கு அனுப்பிட்டேனே. சரி, எப்பாடு பட்டாவது இவளுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்துறேன் மேடம்.
1: என்ன பாப்பா, நாளையில இருந்து பள்ளிக்கு போலாமா?
0: கண்டிப்பா அக்கா, ரொம்ப நன்றி.
1: கல்வி ஒன்றே வாழ்வுக்கு உன்னத வழிகாட்டி. பெண்ணுக்கு கல்வி அளிப்போம், வாழ்வினை உயர்த்திடுவோம். அக்கறையோடு சொல்வது உங்க FM Rainbow 101.4.

விஷயமாயிட்டிருக்கு. அண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் ஆற்றை திங்கள் அன்னிதவில். நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்முடைய மனசில் என்றைக்குமே நிலையாக இருக்கக்கூடிய பழைய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வயசில் நிகழ்ச்சி நம்ம கேட்க போகின்ற அடுத்த பாடல் செங்கமலத்தீவு திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் பாடிய அந்த ஒரு பாடலும், அதற்கடுத்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் பி சுசீலா அவர்கள் மூன்று பேரும் இணைந்து பாடிய அந்த சூப்பரான பாடல் தான் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கின்றது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.

0: மார்னிங் டீச்சர்.
1: வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் சொல்லி தர போறேன்.
2: என்ன டீச்சர், கேட்கவே ஆர்வமா இருக்கே.
1: இன்னைக்கு ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது கைத்தொழில் பத்தி பார்க்க போறோம்.
3: கைத்தொழிலா மிஸ்? அதெதுக்கு, நாங்க தான் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுவோமே.
1: நீங்க படிக்கிற படிப்புக்கு கண்டிப்பா வேலைக்கு போலாம்.

0: ஆனா கைத்தொழில் கத்துக்கிறதுனால நீங்க எங்க போனாலும் பொழைச்சுக்கலாம், தெரியுமா?
1: கைத்தொழில்னா என்ன மிஸ்? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
0: கண்டிப்பா சொல்றேன். பலவிதமான கைத்தொழில் இருக்கு. அதுல உங்களுக்கு எது ஆர்வம் இருக்கோ அதை கத்துக்கிட்டா நீங்க உங்க வாழ்க்கையில எந்த நிலையிலும் சம்பாதிச்சிடலாம்.
1: என்ன மாதிரியான கைத்தொழில்லாம் செய்யலாம் டீச்சர்?
0: தையல் கலை, சமையல் கலை, மட்பாண்ட கலை, கணினி பத்தி கத்துக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ், பிளம்பிங் ஒர்க், நெசவு, மெழுகுவர்த்தி உற்பத்தி, இன்னும் எத்தனையோ கைத்தொழில் இருக்குப்பா. இருக்கிற இந்த கைத்தொழில் எல்லாம் நம்ம வாழ்க்கையை மெருகேத்தும். சும்மா இருக்கிற நேரத்தை உழைச்சு சம்பாதிக்கலாம். படிக்கும் போதே ஒரு கைத்தொழிலையும் சேர்த்து கத்துக்கிறதுனால பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைய நாம வாழ அது வழிவகுக்கும்.
1: மிஸ், நான் படிச்சுட்டு வேலைக்கு போனா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கைத்தொழிலோட நன்மைகள் இவ்ளோ இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு பிடிச்ச வேலைக்கு போய்கிட்டே அப்படியே கைத்தொழிலையும் செய்ய போறேன்.
0: கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை, ஒத்துக்கொள். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை கத்துக்கிட்டா நாமளும் முன்னேறலாம், நம் நாடும் முன்னேறும். அக்கறையோட சொல்றது ஆல் இண்டியா ரேடியோவின் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:25 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்முடைய மனதை வருதக்கூடிய பழைய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வீரத்திருமகன் திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா அவர்கள் பாடிய அந்த ஒரு பாடலும், அதற்கு அடுத்ததாக களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து பாடிய அந்த இரண்டு இனிமையான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்கின்றன. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: சார், ஓபன் பண்ண உடனே நீங்க அப்படியே வேகமா வரீங்க.
2: நான் மட்டுமா? ஹீரோயின்லாம்
1: ஹீரோயின்
2: ஹீரோயினும் வருது எனக்கு பின்னாடி.
1: சரிங்க சார், நீங்க ரெண்டு பேருமே சைக்கிள்ல வரீங்க.
2: நிறுத்து. சைக்கிளா? பைக். பைக்.
1: பைக்கா? சரிங்க சார், நீங்க ரெண்டு பேருமே பைக்ல அப்படியே ஸ்பீடா வரீங்க. அப்படியே நீங்க ஒரு பஞ்ச் பேசுறீங்க. அப்புறம்
2: நான் சீன்ல சீனா பாத்துக்கிறேன். நீ போய் கேமரா பாரு. போ
1: சார். ரெண்டு பேருக்கும் ஹெல்மெட்?
2: நோ நோ நோ நோ நோ நோ ஹெல்மெட். அத போட்டா ஏன் அரசியல் ஆறுது?
3: எஸ் எஸ் நோ ஹெல்மெட். மை ஃபேஸ் தெரியாது.
1: ஆமா, எனக்கு பேசவே தெரியாது. ஃபேஸ் தெரிஞ்சானே தெரியல. நான்
4: லைட்ஸ் கேமரா ரோலிங்.

0: ஹேர் ஸ்டைல் கழியும்னா சொல்லிச்சு, இப்போ அது மண்டே கழிஞ்சிச்சு.
1: நீ கூட தான் ஃபேஸ் தெரியாதுன்னு சொன்ன, இப்போ மொத்தமாவே தெரியாம போச்சு.
2: வாகன ஓட்டி மட்டுமல்லாமல் உடன் செல்பவரும் தலைக்கவசம் அணியுங்கள். தர்மம் மட்டுமல்ல, தலைக்கவசமும் தலைக்காக்கும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ரெயின்பே FM 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியாக 10:36 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்முடைய மனதை வருடக்கூடிய பழைய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட அடுத்த இரண்டு பாடல்கள் சுமை தாங்கி படத்திற்காக பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய அந்த ஒரு பாடலும், அதற்கு அடுத்த பாடல் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் திரைப்படத்திற்காக பி சுசீலா அவர்கள் பாடிய அந்த இரண்டு இனிமையான மனதை வருடக்கூடிய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நமக்காக ஒலிக்க இருக்கின்றது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:46 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. அற்றை திங்கள் அந்நிலவில் நம்ம மனசுக்கு பிடிச்ச பழைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த இரண்டு பாடல்கள் சங்கிலி தேவன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அந்த ஒரு பாடலும், அதற்கடுத்த பாடல் தேனிலவு படத்திற்காக AM ராஜா அவர்கள் பாடிய அந்த இரண்டு பாடல்களும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நமக்காக வர இருக்கின்றன. இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

റെയിൻബോ റിവൈൻഡ്. ആകാശവാണി എഫ് എം റെയിൻബോ 101.4 നേരം ശരിയാ 10:55 ആയിട്ടിരിക്കു. ആൻഡ് ഇതുവരെക്കും നിങ്ങൾ കേട്ട ഇന്ന് നിഗഴ്ച്ചി റെയിൻബോ റിവൈൻഡ് நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சாரதா திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூடு.

0: நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
0: இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். உறவுகள் ஒரு தொடர்கதை. அந்த தொடர்கதை எப்பொழுதும் நம்முடன் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இதோ இந்த இரவு வேளையில் கே.ஜி. ஏசுதாஸ் பாடிய போல பாடலை கேட்கலாமா? கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அவள் அப்படித்தான் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ நேர்களாகிய உங்கள் உறவுக்குள் இந்த உறவுகள் தொடர வேண்டுமா?

ஆம் நேயர்களே, உறவுகள் என்பது ஒரு தொடர்கதை என்று சொல்லிவிட்டோம் அல்லவா? அந்த உறவுகளில் இந்த உறவும் ஒரு முக்கியமான உறவு அல்லவா? கண்டசாலா பாடியுள்ள பாடல் இது. அன்பு சகோதரர்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க நாங்கள் பதிவிட்டு வந்த போஸ்டு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுனியும் பி சுசிலா பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து இதோ இந்த உறவை சொல்லும் பாடல்.

இசையோடு இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் பாடல், குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். படிக்காதவன் படத்திலிருந்து இதோ அந்த உறவை சொல்லும் உன்னதமான இன்னொரு பாடல்.

இந்த இரவு வேளையில் சுகமான ராகங்கள் உங்களுக்காக இசைத்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து வரும் பாடல் பாம்பே படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவி அந்த தலைவனை எதிர்பார்த்து பாடும் இசை. உங்களோடு பாடும்போது நீங்களும் பாடலாமே, எப்படி?

0: இசையின் வசமாகா இதயம் ஏது? இதோ இந்த தலைவியின் பேச்சை கேட்டு தலைவன் சென்றானா? அல்லது தலைவன் எப்படி அவளை வாழ்த்தி பாடுகிறான்? இதோ குணா படத்திலிருந்து கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கின்றது.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்,
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ, இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு

0: தாங்கம்மா தாங்காது. பிராமி பிராமிய பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

நேரம் 11:31:50. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். என் அன்பை சொல்ல என் பாடல் உனக்கு மனம் வீசுமா இந்த பூவை கொடுக்கும்போது? அரியரன் பாடியுள்ள பாடல் இது. ரவிசங்கரார் ஏற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் சூரியவம்சம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இனிய ராகங்கள் மீட்டிட இதமான நேரம் இது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து இதோ இந்த இசையும் உங்கள் உறக்கத்திற்கு உத்தரவாதமா என்ன?

நிகழ்ச்சியில் அடுத்து டிஇமான் இசையமைப்பில் மதன் கார்கி இயற்றி சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல் இது. டெடி படத்திலிருந்து ஒலிக்கின்றது. தனிமையிலே இனிமை காண முடியுமா இந்த இரவு வேளையில்?

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் விவித் பாரதி தமிழகம் 102.3 பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முகநூல் வழியே. அந்த வகையில் யார் யார் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கலாமா அல்லது சுவாசிக்கலாமா? புஷ்பவள்ளி என்ற அன்பினைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அல்லி நகர் மேஸ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியும், சரவணன் அழகுமணி திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகேயன் சுப்பிரமணியம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல் செல்வராஜர் அவர்களும் இனி இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் அனைவருக்கும் வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரா என சொல்லியிருக்கிறார். அடுத்து முத்துக்குமார் என்ற அன்பு நேயர் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவர்கள் உறவுகளின் பெருமை சொல்லும் பாடல்களை வழங்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். முள்ளக்காடு பாவு என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகநாயநகர் ரங்கராஜன் என்ற அன்பு நேயரும் உறவுகள் தொடர்கதை என சொல்லி நல்ல தொடக்கம், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் இரவு வணக்கம் நண்பரே என சொல்லியிருக்கின்றார். பூவை அசோக்குமார் அவர்களும் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கிறார். அரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து முத்துக்கு முத்தாக பாடல் மிகவும் அருமை, அன்பு அறிவிப்பாளர்களுக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கலீல் அகமது அவர்களும் சூப்பர் எக்ஸலண்ட் குட் ஜாப் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல் விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பினேயர் ஒரு விளம்பர பதாகையை பதிவிட்டிருக்கின்றார், வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அதே போல் ஆரணி சம்பவராயநல்லூர் அர்ஜுனன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏமலதா வெரி நைஸ் என சொல்லியிருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து அட்டாளை சேனை பௌசில் அவர்களும் ஹாய் அன்புடன் என பதிவிட்டிருக்கின்றார். அடுத்தது திருமணிசை அஸ்வினி ராகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். நேயர்களே, அடுத்து வரும் பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியவர் விவேக். மெர்சல் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. உறவுகளின் உன்னதம் என்று சொல்லும்போது இந்த உறவுக்குள்ளும் ஒரு பந்தம் இருக்கும் அல்லவா? அந்த பந்தம் உயிராயிருக்கும்போது இப்படித்தான் இசையாயிருக்குமோ?

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் அன்பு நேயர்களே. நிகழ்ச்சியில் நிறைவாக அரியரன் தேவன் வி பிரசன்னா பாடியுள்ள பாடல், பாடல் இயற்றியவர் தாமரை, இசை ஹாரிஸ் ஜெயராஜ். வாரணம் 1000 படத்திலிருந்து இதோ இந்த கோடைக்காலத்தில் பெய்யும் மழையானது உங்கள் மனதில் பெய்யட்டும் என்று சொல்லி இதோ இசையோடு ஆர்ஜே பீட்டர் விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம்.
2: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, இதோ இப்பொழுதிலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைத்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: காற்றின் மொழி

தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்

Sácate la droga, sácate la droga, sácate la droga.

0: அரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.
2: Mm. Bye, yeah.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா.

அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியரா, நாம் இதுவா தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான்.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

போட்டியா ஒழுங்கி மோதி தம்பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக் சார்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசு இரவில். நேரம் 4:30. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து எம்.எம். தண்டபாணி தேசியர் பாடியுள்ள பாடல், பாபநாசம் சிவன் கொத்தமங்கலம் சுப்பு இயற்றிய பாடல், இசை எம்.டி. பார்த்தசாரதி, எஸ். ராஜேஸ்வரி ராவ். நந்தனார் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

நிகழ்ச்சியில் அடுத்து திருவருட்செல்வர் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல் கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவன் இசையமைப்பில்

நிகழ்ச்சியில் நிறைவாக திருநீலகண்டர் படத்திலிருந்து எம் கே தியாகராஜர் பாகவதர் பாடியுள்ள பாடலை ஏற்றி இசையமைத்தவர் பாபநாசம் சிவன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம்.
2: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்,
1: மேலுக்கோவையா பவுளி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் பாடியவர் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா.